0: போனரே நீ நான் போற ரூபாய் ஓட போன் யோன் தி தாத்தா
1: ஒரே அங்கை கோவனா ஸ்டார் 301 ஆட் பாகி இவுகின் கரினம் இந்த போற ரூபாய்
0: இந்த போற ரூபாய் இந்த போங்கினா ஓவத் தாரா தோவன திக்கி கபாய் தென்வத் தாரா தோவன பாயிண்ட் ஒனோவ திக்கி கபாய் ஓவத் தாரா தென்வத் திக்கி கபாய் நினேவத் தாரா தோவன திக்கி கபாய் ஒனோவ தாரா தென்வத் திக்கி கபாய் வன்வத் தாரா ஒனோவ திக்கி கபாய் ஓவை தெபின தோவன தாரா வன்வ திக்கி கபாய்
2: இம்மத் ரோயில கொர்னப்பா கொர்னப்பா வாய்க்கோ வாய்க்கு கொமே வே வாய்க்கு தெரிக்க ஓட் போ
0: போற ரூபாய் இந்த நம்ம கைனா ஓபி தாரா ஒனோவ அனகிக்க பாய் தென் புயிட்டு தாரா திவி மோனோவ அனகிக்க பாய் அன்ன புயிட்டு தாரா திவின தோவன அனகிக்க பாய்
2: கொபந்தோ கொபந்தோ கொபந்தோ ஓட்ட போ
0: தென்னு அந்தோன எதென தைன போற ரோய் என தவாக்கி ஓபி பெருவா திசன் கிட்டமே கபாய் ஓயே தென் புவன ஓயே
2: யம்மான்